ங்ஃபினேனே காங்கிட்டின்குக நதிக்குக்ஞ ஜோதி லேமியல் ஆ பும்பாய் நின்றாம் கலோன் நா கிறிஸ்டினா ரோசிட்டி த செர்லீன் ரோசிட்டி ஆ கேரோ.

4.38.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலை வரிசையில் உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 26ஆம் நாள் மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. நேர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரளமுதம், தகவல் நேரம், இலக்கியச் சோலை, அறிவிப்புகள், சிந்தனை ஆகியன ஒலி உலாவரும்.

முதலில் குறளமுதம். மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. தெளிவுரை: துன்பத்திலே உதவி செய்தவரின் உறவை விட்டுவிடக்கூடாது, அப்படியே குற்றமற்றவரின் நட்பையும் மறக்கக்கூடாது. மீண்டும் குறள்: மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. குறள் எண் 106, அதிகாரம்.

நேர்களே, இன்றைய தினம் இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதிய ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாள். இவர் ஒரு புகழ்பெற்ற வங்காள பல்துறை அறிஞர். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலும் இவர் வங்காள இலக்கியம் மற்றும் இசை வடிவத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தார். இவர் எழுதிய கீதாஞ்சலி என்ற கவிதை தொகுப்பிற்காக 1913ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசினையும் பெற்றார். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிரியர் இவரே ஆவார். ரவீந்திரநாத் தாகூரின் படைப்புகள் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டதாக இருந்தது. இவர் தனது 8வது வயதிலேயே கவிதைகள் எழுத தொடங்கினார். 16வது வயதில் இவரது முதலாவது கவிதை தொகுப்பை சூரிய சிங்கம் என்ற புனைப்பெயரில் வெளியிட்டார். 1877ஆம் ஆண்டில் இவரது முதல் சிறுகதையும் நாடகமும் இவரது பெயரிலேயே வெளிவந்தது. ரவீந்திரநாத் தாகூர் தனது போர் குணத்தையும் போராட்டத்தையும் ஓவியங்களின் மூலமாகவும் கேலி சித்திரங்களின் மூலமாகவும் எழுத்துக்கள் மூலமாகவும் ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து வெளியிட்டார். மேலும் இவர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தையும் நிறுவினார். இவரது புதினங்கள், கதைகள், பாடல்கள், கட்டுரைகள் போன்றவை அரசியல் மற்றும் மக்களின் வாழ்வியலை தழுவியே இருந்தது. இவரது பாடல்கள், சிறுகதைகள், புதினங்கள் ஆகியவை அவற்றின் கற்பனை திறன், மொழி நடைக்காகவும் இயல்பு தன்மைக்காகவும் சமத்துவத்திற்காகவும் பெரிதும் புகழ் பெற்றது. 1940ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் சாந்திநிகேதனுக்கே வந்து இவருக்கு டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் என்ற விருது வழங்கியது. ரவீந்திரநாத் தாகூரின் 80வது பிறந்த நாள் விழா 1941 சாந்திநிகேதனில் கொண்டாடப்பட்டது. அந்த நாட்களில் அவரது உடல் நலம் மேலும் பலவீனம் அடைந்திருந்தது. கொல்கத்தாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை நடைபெற்றது. எனினும் சிகிச்சை பலனின்றி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி கவி குரு ரவீந்திரநாத் தாகூரின் உயிர் அவரது உடலை விட்டு பிரிந்தது.

தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து ஃபொனிக்ஸ்பே துறைமுகத்தில் இருந்து. எம் வி ராணிலக்ஷ்மிக்கு பதிலாக எம் வி ராணிச்சங்கா நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷகித்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் காலை 8:30 ஷகித்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி நார்த் பசேஜ் நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜீவிற்கு பயணிக்கும். பின்னர் காலை 8:45 சுராஜீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ஹட்பே நாளை முன்பகல் 11 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷகித்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 1 ஷகித்தீவிலிருந்து சுராஜீவிற்கு செல்லும். அதன் பிறகு பிற்பகல் 2:30 சுராஜீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் நோக்கி பயணிக்கும். எம் வி ராணிலக்ஷ்மி நாளை முன்பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜீவிற்கு பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 2 சுராஜீவிலிருந்து ஷகித்தீவிற்கு பயணிக்கும். அதன் பிறகு மாலை 3:30 ஷகித்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் நோக்கி பயணிக்கும். எம் வி நார்த் பசேஜ் நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷகித்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் மாலை 4:30 ஷகித்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் நோக்கி பயணிக்கும். எம் வி கமோட்டா நாளை மாலை 5 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜீவிற்கு பயணிக்கும். பின்னர் 11 காலை 5:30 சுராஜீவிலிருந்து புறப்பட்டு ஷஹித் தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி பம்புகா நாளை காலை 6 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்னர் நண்பகல் 12 ரங்கத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வழியே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. மேற்கூறிய கப்பல் போக்குவரத்து அனைத்தும் வானிலை மாற்றத்திற்கு ஏற்ப மாறுபடலாம். வானிலை அறிக்கை. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம்

0: தெரிவித்துள்ளது. தகவல் நேரம் கேட்டீர்கள். நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது இலக்கிய சோலை. இந்த நிகழ்ச்சியில் தனக்கு பிடித்த குறுந்தொகை பாடல்களுடன் ஒத்துப்போகும் திரைப்பட பாடல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள உள்ளார் தமிழாசிரியை கு விமலா.
1: குறுந்தொகை பாடல் எண் 40. ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. தற்காலத்தில் செம்புல பெயரிறார் என்றும் கூறுகின்றனர். திணை, குறிஞ்சி திணை. பாடல் வந்து தலைவன் கூற்று, தலைவன் கூறுவதாக சொல்லப்படுகின்ற பாடல். தலைவியிடம் தலைவன் கூறுதல் எவ்வாறு என்றால், கண்டதும் காதலை உரைத்தல். பாடல். யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி யரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இந்த பாடலை தொகுத்தவர் பூரிகோ. திரைப்படத்தில் இந்த பாடல் வந்து சகாங்கிற படத்தில் வைரமுத்து அவர்கள் வந்து கையாண்டிருப்பார். காதலன் வந்து நம் காதல் நிலைக்குமா அப்படின்னு ஒரு ஐயப்பாடோட கேட்கக்கூடியது. உன் தாயும் என் தாயும் தொடர்பற்றவர்கள், என் தந்தையும் உன் தந்தையும் எவ்வகையிலும் உறவினர்களே இல்லை, நீயும் நானும் அறிமுகமானோம் எவ்வாறு என்றால், செம்மண்ணில் பெய்த மழை செந்நிறத்தை பெற்று பிரிக்க முடியாதது போல நம் இருவர் நெஞ்சங்கள் தமதாகவே கலந்துவிட்டது என்றுரைக்கக்கூடிய பாடல்.

அடுத்ததாக குறுந்தொகை பாடல் எண் 6. பாடியவர் பதுமனார். திணை நெய்தல் திணை. நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு வரும். நெய்தல் பகுதினா நமக்கு கடலும் கடல் சார்ந்த பகுதியாக கூறப்படும். இந்த பாடல் நம்ம பார்க்கக்கூடிய பாடலில் வந்து யாவரும் துயிலும் நள்ளிரவிலும் யான் துயின்றிலேன் பாடல். நல்லென்றன்றே யாமம் சொல் அவிந்து இனிது அடங்கினரே மாக்கள் முனிவு இன்று நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓர் யான் மன்ற துஞ்சாதேனே. தலைவி கூறுகிறாள், நடு இரவு இருட்டாக இருக்கின்றது, சொற்கள் அடங்கிவிட்டன, மக்கள் உறங்குகின்றனர், ஆனால் நான் மட்டும் உறங்கவில்லையே. இந்த வரிகளை வைத்து சினிமா பாடலில் மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்தில் ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு

0: குறுந்தொகை பாடல் எண் 18. இயற்றிய புலவர் கபிலர். திணை குறிஞ்சித்திணை. குறிஞ்சித்திணை மலையும் மலை சார்ந்த பகுதியும், புணர்தலும் புணர்த்தல் நிமித்தமும் தோழி கூற்றாக அமையும் இப்பாடல். இரவு பொழுதில் தலைவியை சந்தித்து விட்டு செல்லும் தலைவனிடம், விரைவில் தலைவியை திருமணம் செய்துகொள் என்று தோழி கூறுவதாக அமையும் இப்பாடல். சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு, இவள் உயிர் தவச்சிறிது காமமோ பெரிதே. குறுந்தொகை பாடல் 18 இருக்கக்கூடிய திரைப்பட பாடல் வரிகள் வந்து மண்வாசனை திரைப்படத்துல வந்து,
1: போத்தி வச்ச மல்லிக மொட்டு

நேர்களே, வருகின்ற ஜூன் 8 தேதி அகில இந்திய வானொலி தனது 90 ஆண்டு விழாவை கொண்டாட உள்ளது. 1936 ஆண்டு ஜூன் 8 தேதி இந்திய மாநில ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலியாக பெயர் மாற்றப்பட்டு அதிகாரப்பூர்வமாக செயல்படத் தொடங்கியது. அகில இந்திய வானொலி 1927 தனியார் நிறுவனமாக தொடங்கி பின்னர் 1936 அரசு வானொலியாக மாறியது. 1957 ஆண்டு முதல் அதிகாரப்பூர்வமாக ஆகாஷ்வாணி என்று அழைக்கப்பட்டது. இது பிரசாத் பாரதியின் ஒரு பிரிவு. நேர்களை, 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார மொழிகளில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுகின்றன. நம்முடைய ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், பங்காளி, நிக்கோபாரி, ஹிந்தி போன்ற பிரத்யேக மொழிகளில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுகின்றன. சுதந்திர போராட்ட காலத்திலும் இந்தியாவின் கலாச்சார வளர்ச்சியிலும் போர்க்காலங்களிலும் முக்கிய பங்காற்றிய பெருமை அகில இந்திய வானொலிக்கு உண்டு. அகில இந்திய வானொலியின் 90

0: புது வருடத்தை கொண்டாடும் விதமாக நம்முடைய ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலும் ஒரு மாத கால கொண்டாட்டமாக நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளோம். தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகங்கள் என தொலை தொடர்பு தளங்கள் வளர்ந்து கொண்டே போனாலும் இன்றும் என்றும் என்றென்றும் மக்கள் மனதில் நிற்பது வானொலி மட்டுமே. சிறுவர்களுக்கான சிறுவர் பூங்கா, இளைஞர்களுக்காக இளைய பாரதம், முதியவர்களுக்காக அனுபவம் பேசுகிறது. சாதனை படைத்தவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களை ஒலிக்கூடத்திற்கு அழைத்து நேர்முகம் காண்பது, மகளிருக்கான நிகழ்ச்சிகள், மலரும் நினைவுகள், ஒரு நாள் புதுப்பாடல், மற்றொரு நாள் பழைய பாடல், இப்படி பலதரப்பட்ட பாடல்களை ரசித்து உணர்வதற்கும் கோடிக்கணக்கான மக்களை இணைக்கும் பாலமாக விளங்குவது வானொலி மட்டுமே. அகில இந்திய வானொலியின் 90வது வருட பயணத்தில் ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து அறிவிப்பாளர்களாக நாங்களும் நேயர்களாக நீங்களும் இணைந்து இந்த மகிழ்ச்சியான தருணத்தை ஒரு மாத கால கொண்டாட்டமாக கொண்டாடுவோம். நேர்களே, விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் என்பது இந்திய உயர்கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டுவர மத்திய அமைச்சரவையால் சமீபத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஒரு மசோதா. இது யுஜிசி, ஏஐசிடிஇ போன்ற பல ஒழுங்குமுறை அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவரும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட மசோதா. இதன் இலக்கு வருகின்ற 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது. ஒருங்கிணைந்த ஒழுங்குமுறை உயர்கல்விக்கான பல்கலைக்கழக மானிய குழு யுஜிசி, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ஏஐசிடிஇ, தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிடிஇ போன்ற பல அமைப்புகளை ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவர இந்த மசோதா வழிவகை செய்யும். இலக்கிய சோலை நிகழ்ச்சியின் நிறைவாக
1: குறுந்தொகை பாடல் எண் 49, புலவர் அம்மூவனார் பாடியது திணை நெய்தல் திணை. தலைவனுக்கு எப்போ வருவான் அப்படின்னு இறங்கி காத்து இருக்கக்கூடிய அமைப்பாக வரும். இது வந்து தலைவி கூற்றில் அமைந்த பாடல். போன பிறவியில் கணவன் மனைவியாக இருந்தோம், இந்த பிறவியிலும் கணவன் மனைவியாக இருப்போம், அடுத்து வரும் பிறவியிலும் நாம் இருவரும் சேர்ந்தே பிரியாது இருக்க வேண்டும் அப்படிங்கிற பாடலாக இது அமையப்பட்டிருக்கும். இம்மை மாறி மறுமை ஆயினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் நீ நெஞ்சில் நேர்பவளே. இது காதல் பண்பாட சொல்லக்கூடிய ஒரு பாடல். நம்ம காதல் பண்பாடானது எப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு இருக்கக்கூடியது. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில் வந்து அந்த தலைவன் வந்து பரத்தையை தேடி போகிறதுக்கு கூட இடையில வாய்ப்பு வரும். அப்படி போனாலும் போயிட்டு திரும்பி மீண்டு வந்து தலைவியோட தான் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு தான், ஒழுக்கம்தான் நம்மளோட பண்பாட்டில் சொல்லப்படுது. அப்போ அந்த தலைவியோட தான் கூடி இருக்கணும். அது 7 ஜென்மத்துக்கும் இந்த கணவன் மனைவி பந்தமானது இருக்கும் அப்படிங்கிறது தான் திரைப்படத்தில் வந்து 7 ஜென்மம் இந்த பந்தம் அப்படிங்கிற பாடலாக காணப்படும்.

நேயர்கள் இதுவரை இலக்கியச் சோலையில் குறுந்தொகை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். பங்கேற்றவர் தமிழாசிரியை கு. விமலா.

இத்துடன் இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை, வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, நம் எண்ணங்களில்தான் உள்ளது அழகிய வாழ்க்கை என்ற சிந்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வனிதா. வணக்கம் நேயர்களே.